0: மார்மே பாச்சு
1: இடியுனோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
0: மார்மே பாச்சு
1: இடியுனோ ஓர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்யோ ஓர் ரேடியோ
2: ப்ரோஜி தபீட் கிலா லைட்டா.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயம் ஏக்கரே வேர்க்வாரோ
0: அலிஷானி விஜுகுகு
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ